மீளங்க கீத்து கோக்கிலையா கெவிலிய ஹா கோக்கிலையா கெவிலிய மொனரா சகமுனரிய சுவாதர்மே சுந்தர யுகலையன் உபமா கருகின ஆதரே சுந்தரத்தே கியாதின மே கீத இத்தாம சுந்தர கீதையாக இதா கீத பதரச்சகியன் சுவாவதர்மையா அப்பே சித்துவிலி எக்கத்து கரல கீத நிர்மாணே கலா எச்ஆர் ஜோதிபால சக ருக்மணி தேவி காயனாக்கரண மே கீத ஹிந்து தனுவக்கு ஆபாஷே லபாதி பினோ

மீலங்கு கீதே ஹொந்த சிரியாவை ஆகாசி ஹெச்ஆர் ஜோதிபால சமக ஏஞ்சலின் குணத்திலக்க காயனாக்கரண மே கீதே இக்தாஸ் நமசிய ஹெட்டப்பா வசரே திரகதவு ஸ்வீப் டிக்கெட் சித்திரப்பட்டேட்ட அயத் கீதையக் சங்கீதே பியல்லே சோமபாலயன்கே அஹச திஹா பலனவிட்டு அப்பட்ட தரு பேனோ முகுத திஹா பலனவிட்டு ரல பேனோ மல் திஹா பலன கொட்டு சுபாதமே சுந்தரத்தே பேனோ நமுத் கீத ரச்சகே ஏ சியல்லின்ம தகின்னி ஆதரே பெரணி கீதவல திபுன் விசேஷத்தே ஏகாய் ஓன்ட்டு வச்சனவலட்ட பின்தூர மவன்ன புழுவாங்கண்ணா மே கீதே ரசவிந்தின கொட்டு அப்பே ஹித்துல ஏ தர்ஷனே மெவி பெனேவி